0: அவன் பண்ண ஸ்லாரினி அடிரசு ஐஸ்கிரீம் டலம் பத்தி ஐஸ் ஸ்பூன் புளிச்சாயி
1: மேமாங் பண்ணஸ் கலம் யாதி சோச்ச பண்ணஸ் போலே போட் பாடம் சுப்பட்டே தராவுஸ் தாவு
0: பத்துத்ல அடிரச பண்ணிங் சிக்கித்
1: ஏ கலமச்சம் தோ ஜான் மைந்தில் வரலாமலாமா பைக் அடிமின் பைக் கோசம்